மனக்கடலை இஷ்டம் அம்மா அம்மாவோ மனக்கடலை இஷ்டம் அம்மா அம்மாவோ மனோ மாமாவோ வெங்கலாமோ மாமாவோ வாழும் புனாத மனதமாமா.